மணராய் இழகாலோ ராஜவனோ மகாலோ மராமலாஜயாஜயா மணராய் இழகாலோ ராஜவனோ மகாலோ மர மகாழு மராய் அன்னுரை மணா விழாங்கோங்காண்டாங்கோ ஜங்காஜலு ஜலு இராசா நங்காஜு வாழு மரநாயன்னுரை மணா விழாங்கோங்காண்டாங்கோ ஜங்காஜு

0: மலாங்காங்குடை மனு பணுவு மராமகாரி மனு பபாடு மராங்கலாங்காங்குடை மனு பணுவு மராமகாரி மனு பபாடு மர பபாடு மராங்கலாங்காங்கஞ்சாயும் திருவுலா கிண்டி அராமுழா வழு மாறி நாயிரகாஜராகரி மனு மராங்கலாங்காங்கஞ்சாயும் திருவுலா
1: Sarai dawang huruf larang ah, ngamen makatayong radio 12 million bit.

0: வண்டாவே
1: வாயணாராமூர்வரா கபுளாமுடி காந்தியின் வாயா கொண்டு வர.